அம்பிகே அம்பிகே அம்பிகே சுகமாடு ஈ ஜகக்கு. ஹரதாச அப்பச்ச கவி ரச்சனை, எஸ் பி வேணுகோபால் மற்றும் சங்கடிகர துவனியல்லி.

தனக்கு பொய்யோ புனரசு மலை, புச்சு புடிச்சனைக்கு பொய்யோ புஷமலை, கொயில மீன் குந்து பத்து சூடோ அசலை மலை, இமூந்து மலையும் ஒந்தாங்கிஞ்சு வந்து கம்மியில் தனக்கு தொரியுவா. ஆண்ட கூட்டுக்கு தடுப்ப கயத்தை கோட்டை காத்து போற பப்பக்கால கூலும் கொண்டாங்கி ஈ காத்து மலையில பேலில் நயிச்சித்தே நைக்கொண்டு மிஞ்சா பணம் ஆடோ கூட போற பழைய ஒன்று இல்லத்தானுண்டு எல்லாங்கும் பேலில் நெல்லு பழைய நட்டித்தே ஆண்டு. ஈ திங்கத்து பப்பக்காலக்குள்ள கூலுக்கு நைக்கொண்டுதுன்னாக்கா தித்துக்கு புத்த குஞ்சின நோட்டோக்கு புருசத்து இல்லத்த வச்சுக்கு நைப்பு. ஈ கக்கட திங்கத்து தேவ நிலையில் தங்கட மனையில் எல்லியும் பூஜை இல்லை, பெந்து சங்காதிட மனைக்கு தாரு போப்பில, மண்டை மூடலு தலைமினா சவரமாடலை, கைபெற கால் பெறத்து ஒய்யெடுப்புல, மங்களம் முஞ்சி கைப்புல நம்ம நாள் குஞ்சின தொட்டு கொடுவ கார்பார மாடலை, தொப்பு கறி அதுல கேம்பு தொப்பு திம்புல, கோழின காப்பு கலப்பு சுடல, இந்தனை சுமாறு மாடத்தது மாடோ காகத்தது உண்டு. இதெல்லாம் மூட நம்பிக்கை அல்ல. கக்கட திங்கடி கூழு காய்த்து நைப்ப திங்கானுண்டு தாருக்கு பெந்து சங்கத்திடலிக்கு போப்பச்சக்கு புருசத்தில்ல. பல்ய காத்து மலை கோட்டா பூல பகைய கவிஞ்சித்து செருக்கு கண்ணே காம்புல, கூட்டுக்கு பொழைய தோடு கெரை கூவா தும்பித்து மறைஞ்சனிப்பா, காத்துக்கு மர கொம்பு பொட்டித்து புத்தனிப்பா, இந்த நிப்பக்கா பூஜை மாட பட்டங்கு தேவநிலைக்கு போப்பக்கு கையில ஆனோண்டு கக்கடுத்து பூஜையில. நாட்டி பணிக்கு நேர்பட்டி தும்ப பெரிச்ச நேர்னு விட்டுண்டு நாட்டி தேவுக்கு கொண்ட வந்தித்து விடுண்டு மண்டல் தலைமை இல்லைங்கி நேரு கடத்தோக்க உரிவா, குரம்பை கொட விடுவோக்கு உரிவா, கூட்டுக்கு கோட்டை தடுப்புக்கு தலைமையிஞ்சக்க நல்லது. வேலு உப்போ நாட்டி நடப்போ பெரிப்போ எல்லாம் மாடுவாக்கா கைபெறத்து கால பெறத்து ஒய்யிஞ்சக்க நல்லது. இதுங்காய்த்து தலைமை பிஞ்ச ஒய்யின்னு எடுப்புல. ஜடிமலை கோட்டா ஐப்பணிற நேரத்து தாருக்கு அப்பறிப்பற போப்பக்கு நேரவும் இல்லை, கையில் காசு வைப்பில, ஆனோண்டு கக்கடத்து மங்களா முஞ்சி குஞ்சிக்கு பெதோட காரபாரு மாடுல. கக்கட திங்கத்து கூலிய சொர்க்கு போப்பக்கா ஐண்ட குஞ்சியால கேம்பு தாளுக்கு கட்டித்து போப்போலோ, அதுங்க கக்கடத்து கேம்பு திம்பக்காக ஆந்தணுவா. இது மூட நம்பிக்கிற தக்காய் திக்கு. இது வைஜானிக்கு காரணமும் இல்லத்தில்ல. மலையில் தொப்பு பெரிய கீஞ்சி போப்பா, தொப்புல புழு ஏறைப்பா, சூரியன் பொலி பூவத்தை தொப்புல நல்லா ரசைப்புல, அதுங்க தொப்பு கேம்பு கறி மாடுல. அதியான கோட்டைப்பானுண்டு கோழி காப்பல் தொக்கோ பிசி பத்துல முட்டையில குஞ்சி துறப்புல, இது வைஜானிக்க காரணம். அச்சங்கி கக்கடத்து விசேஷ ரச மதுர குண உள்ள தொப்பு மது தொப்பு. இது ஒரு தொப்புக்கு மாத்திர விசேஷ மதுர குணம் உண்டு. கக்கட பறந்தாலிஞ்ச ஈ தொப்புக்கு ஓரந்து குண அணக்க ஓரந்து ரச கூடித்து கக்கட பதினெட்டுங்க ஈ தொப்புல பதினெட்டு ரச அணக்க பதினெட்டு தரத்தர மது கூடித்திப்பா. கக்கட பத்தொன்பதுலிஞ்ச ஓரந்தே மதுர குண கம்மியாயின்னு பப்பான நம்பிக்கை உண்டு. அதனுண்டு கக்கட பதினெட்டுங்க அணக்க ஆகஸ்ட் மூந்தனே தாரீக்கு வந்து மது பாயசா மது புட்டு மாடித்து திந்தக்க கோட்டை பத்தித்து நைச்சித்து சோத்தி திப்ப தடிக்கு பெக்க ஆப்பதலத்த பதினெட்டு தரத்தர மது தடிக்கு கூடித்து காயல இஞ்சக்க தடிஜ தூராப்பா கூட்டுக்கு மதுர ரச தடிக்கு பிடிப்பானுண்டு ஏது காயலவு பப்பலேன்னு நம்பிக்கை. நேராய்த்து இ மது தொப்புலு கக்கட பதினெட்டுங்கு பதினெட்டு தரத்தர மது இப்பான்னு ஆனால் நம்பலு. என்னங்கன்னாக்கா கக்கட பதினெட்டுங்கு முப்படே கக்கட அஞ்சு பத்தங்கல இ தொப்புலு ரசவே இப்பில. கூட்டுக்கு ஈ சமயத்து மது பாயசா மது புட்டு மாடினாக்கா தடியில் ஒரு வித்தியாசமும் காம்பல. அச்சங்கி கக்கட பதினெட்டுங்கு தொப்பு கொச்சித்து மாடினா மது பாயசம் உண்ட தங்கி தடியில் ஒரு தர பெக்கே புட்டுவதல்ல பயிட்டு உண்டித்து புத்தனிதானது பித்தியாந்த போலக்க வந்த மாடுவக்க வந்த சோந்தி திப்பா. இது நோண்டு இதில் மதுர அம்ச கூடி தப்பது நேருந்து வைஜானிக்க நம்பிக்கை. இ மது தொப்புனா கக்கட பதினெட்டுங்கு கொஜித்து இரிஞ்சித்து கத்தித்து வலையில் பெச்சித்து ரசம் விழிஞ்சதும் அதுங்க அக்கி வெள்ள விட்டித்து மது பாயசம் மாடுவா, அக்கி தடி விட்டுது மது புட்டு மாடுவா. திம்புக்கு நல்ல சோதுவளை தீனி கக்கட பதினெட்டுண்ட விசேஷ தீனி. ஆச்சங்கி இது கொடுக்குல அல்லத்தே போற எல்லியும் காம்ப குட்டுல. இது காரணம் என்னன்னாக்கா இ மது தொப்பு படிஞ்சாறு குந்து சாலில் மாத்திர காம்ப குட்டுவதல்லத்தே போற ஜாகத் அப்புறப்பா. வயநாடு ஜில்லையில் இது ஆதியாயத்து காம்ப குட்டுச்சுந்து ஒன்றா. அதுல ஏசிய கண்டத்தை பெருத்து மது மாருக்கு போண்டியான மரகுடா தொப்பு தோல் நாறு பேர் கொடுகுல மாத்திர குட்டுவோம். கொடுகுல மாத்திர பொழியோ என்னது வைஜானிக சம்சோதனையில் குத்தாயித்து வயநாடுலு இக்க கம்மி ஆகி போய்த்துளோம். அந்தனாய்த்து போற எல்லியும் காம்ப கிட்டத்த இ மது தொப்பு கொடுகுல மாத்திர உள்ளானுண்டு மது பாயசா மது கூழு மது புட்டு கூட கொடுக்குற விசேஷ தீனிந்து அணைச்சிட்டு. இ மது தொப்புக்கு துளு தக்குலு ஆட்டி சொப்பு ஒண்ணா. இதுங்கு வைஜானிக்க பெதா அன்னக்கா பொட்டானிக்கல் நேம் ஜஸ்டிசியா வைனாடென்சிசி ஹைன். இதன பழைய பெதா அத்தன்டோதா வைனாடென்சிஸ் நீஸ் அகந்தேசியா ஜாத்திக்கு கூடுன குடா. இது 1928 அரண்ய விஞ்ஞானி ஜேஸ் காம்பல் ஆதி ஆயித்து இ மது தொப்புன கண்டுபிடிச்சனா பாரதத்திர அரண்ய இலக்கே தாக்கனை மாண போல இ தொப்பு கூட தும்ப பச்சைக்காடுல தட்சிண கன்னடா கொடகு பூர்வ நீலகிரி வயநாடு பிஞ்ச தட்சிண மலபார் படிஞ்சாறு குந்து சால்ரா ஒத்துல மாத்திர இது காம்ப குட்டுவான். மது பாயசா மது புட்டு மாடுவாத்தும் சுமார் கிரமம் உண்டு. மது தொப்பு பிஞ்சா

0: சுழி சுழி தண்டனை கத்தித்து ஜஜித்து நீர் கிட்டித்து பெச்சதெங்கி சுமார் நேரம் கைஞ்சதோ அதோட ரச வழிவா. இன்னும் எடுத்த ரசத்துல மத்துக்கோள் நீலி ரங்கு இப்பா இல்லங்கி கத்துன தொப்புன வலலி பெச்சித்து பேவ் சுட்டித்து ரசம் எடுக்கோளும் ஆச்சங்கி ஈ ரச சென்ன கர்த்த ரங்கு இப்பா கத்தன அக்கினா தொப்புர ரசத்து பேவ் சுட்டித்து பெல்ல இட்டித்து தெங்கை துரண்டி திட்டித்து பட்டளை கிட்டு சென்ன நெய் பூக்கின உம்பது நல்ல ரச. இதுங்க யாழா தெங்கிற ரச கூட்டுனாக்கா அதன நேரான கமனா பின்ன நேரான ரங்கு பதிலாப்பா. பின்ன புட்டு மாடுவது என்னக்கா ஒரு அளத்தை அக்கிக்கு ஆறு அளத்தை மது தொப்புற ரச கூட்டித்து புதுர குட்டித்து புதிரித்தானது அதனை நெய்ங்கனே கடந்தித்து அதனை தொழிச்சேண்டு பேவிச்சிடுவா. பெஞ்சித்தானது சர்க்கரை இல்லைங்கி வெள்ள இட்டித்து சென்ன நெய் இட்டித்து நெய் பரட்டின தளியக்கு பூக்கித்து ஆறுன பின்ன போண்டி அண்ணனுக்கே முறிச்சித்திங்கோலு. தொழிச்சுவக்க ஒரு சமச்சம் மறுக்கின்னு கலந்தித்து பூக்குனாக்கா தலையை திட்டித்து முறிப்புக்கும் சுலுபாப்பா நோட்டக்கும் சாய்ப்பா. அக்கி கடந்தித்து விடுவாண்ட பதிலு அக்கி பருத்தித்து தறி மாடித்து அதனை கூட்டித்து மது புட்டு மாடலு. இட்லியில மாதிரி கடம்புட்டுற மாதிரியும் மாடலு. கூட்டுக்கு தோசையும் பூக்கோலு. மது கூழு அல்லங்கி மது புட்டு இதனை உம்பாங்கு திம்பாங்கு ஒரு நேமம் உண்டு. மது கூழுக்கு பெல்லா சர்க்கரை விடுவாக்காகா கலத்தேனு மேக்கேன்னு மாத்திர திங்கோண்டு. பூலிச்சலையனோ ஒரு முள்ளு தடைப்பா அதனை பண்ணு முத்து மண்டிறனக்கே. ஆ தடற காய் பண்ணான பிஞ்ச மாத்திர தேனு எடுத்துட்டு மது கூழுக்குள்ளானா மண்ணுற மோப்பல் பாய் பொதி கட்டித்து பெச்சோண்டு. பைட்டு மது கூழு மாடோண்டு உம்பக்காகா நடுப்பாதிரை கைஞ்ச மீஞ்சா பித்தியாந்து சூரிய உதிப்பாங்கு என்னக்கா கோழி கூவாங்க மீஞ்சா உங்கோண்டு. இது பண்டைத்தனேமா. மது கூழு மாடான கண்ட மக்களை உம்பு சிறுத்தனைக்கே ஒரு கூட்டுவது இருள் வரையண்டுள்ள மக்கள் எல்லாம் காக்கித்து ஒப்பித்து உம்பு சுடுவது அவங்கட கோல். ஈ தர கட்டின நேம எல்லா ஊர்ல உண்டோ அல்ல வாரந்த ஊர்ல மாத்திரம் உள்ளதோ கொத்துல அச்சங்க இது பண்டு மாடி நெஞ்ச நேமான் நேரு. இதெல்லாத்த கக்கட திங்கத்து தடி கோட்டப்பத்தி திப்பானுண்டு நாடு கோழி கறி பெருத்து ரசா. இதுங்கே கக்கட கோழின்னு ஒன்றும் வேலில் கிட்ட ஞண்டு மீன் பேனில எரிச்சி மாடித்து பெச்சண்ட வணக்கு எரிச்சி மண்ணு மேய்க்கிது பெச்சண்ட சக்கி குர்ற பஜ்ஜி முதிரை பஜ்ஜி இதெல்லாம் உஷ்ண வஸ்து ஆனானுண்டு மழை காலத்து தடின பெக்கையில் பெச்சவுக்கு பின்னா காயல பரத்தனைக்கு காத்தவுக்கு நல்லதுன்னு பெரிய தக்கு. கக்கட கொடவ திங்க தர நாலனை திங்கா வடமையாறு காதியாறு ஆதரை ஆனப்பிஞ்ச பப்பதே கக்கடா. இ கக்கட திங்கா காலவதி ஜூலை 14 தாரீக்குஞ்சா ஆகஸ்ட் 18 தாரீக்குத்தனை இப்பா. பண்டித்த கக்கடக்கு இக்கத்த கக்கடக்கு பாரி வித்தியாசம் உண்டு. பண்டு ஜோராயத்து பொஜ்ஜனிஞ்ச மழை காத்து கோட்டா இதனெல்ல கேனம் அடித்து சுமாரில் காதைய பழஞ்சொல்ல புட்டேண்டித்து காதிய கெத்தனை தக்காமே கக்கடத்து ஒக்காமே. கக்கடத்தில் தித்துக்கு புத்த குஞ்சின் எடுப்புக்கும் நேரம் இல்லை. கக்கடத்து காலு கூட்டி அழுப்பானுண்டா. கக்கடத்தில் பறந்து அழுத்தக்கா ஒக்க ஒடுங்கு. கக்கடத்தில் தாமன கேனானனுக்கே கக்கடத்து துக்கி நடப்போம் அவனை கக்கடத்தில் குட்டலி வெப்பஞ்சு கெத்தி போடு. இ பழஞ்சொல்லு அனுபவத்துற தக்கு. அக்கத்த ஜோரான மழை ஜோரான காத்து பூலப்பகை கோட்டா புருஷத்திலத்த நைப்பு இது நொண்டு வந்த தக்கு அச்சங்க இதெல்லாம் இக்கத்துற கக்கடக்கு சரியானது அல்லபடி. இன்னும் சென்னங்கால கைஞ்சத்தங்கி இக்கத்த மக்கக்கு நாங்க பண்டைத்த கக்கட எந்த நெஞ்சத்து வேணும்னு நாங்க எழுதித்து காட்டி கொடுப்பதோ சித்திரத்துல காட்டி கொடுப்பதோ இல்ல கதை எண்ணித்து கொத்து மாடதோ மாடாண்டி ஆக்கு.
1: இச்ச நேர கக்கட திங்கத்துற நெய்ப்பு பைப்பு தீனி இவ்விஷயத்தை தக்கு பறந்தவு ஸ்ரீ சட்டங்கட ரவி சுப்பையன். இனி கேக்க கக்கட கேளி தக்கு பின்ன கவன ஸ்ரீ சக்கர தியாகராஜ் அப்பையா ஐங்களுண்டு.
2: நானு கக்கட திங்கா இந்த ஹைடெக் காலத்துற பிரயத்னத்துள்ள ஜனடா பதுக்கிற கக்கட திங்கா அல்ல. எனக்கனக்கா மண்ணு காலி பரிசர ஏற பாழைத்துள்ள வாத்தாவரணத்துற கக்கட கிஞ்சா ஒரு 70 காலக்கு பயத்துற கக்கடத்துற பரி பரிக்கு போபி. காரணம் இந்த கக்கட திங்க ஆச்சங்கியும் பேலு தும்ப ஜனட ஓட்டுக்களி காம்புல மூத்த நாட்டிற கௌஜி காம்புல பரத்த சக்கே குரு பரத்த அக்கி வெள்ள திம்புக்கு ஆமன ஈமன பேத இல்லத்த கக்கட குழு காலி பெதுக்கு ஜடிமலைக்கு மக்களா பாலங்களா வேல் தும்ப ஓடிக்கழிப்பது எல்லையும் இந்த காம்புல மனப்பட்டில் ஆ கக்கட்டு கக்கட்டு கொட்டு கூடு தும்பி சாக்குன கோழியாள காம்புல அம்பேந்து கடிச்சு குஞ்சி அற்புதும் கேப்புல சொம்பக்கி சோமச்சி பட்டத்தி கௌரிந்து பையத்தா கற்பக்காச்சோதும் காம்புல குரியே அப்புனு சோமுனி மொகரந்து உப்புக்கு நொக கட்டுனாக்கா ஐங்களாய்த்தே நீங்கி பழிச்சண்டு சாலு கூட்டுவோ அத்தோளோ காம்புல உளமை மாடுவோ இனி குட்டு நேந்த எத்தோளோ காம்புல தாவ தரி

கெட்டு கண்ட மணி கொடைக்க, அத்தை கடைசியிட போல கெட்டு கண்ட மணி கொடைக்க, கக்கடத்துற ராகுக்கு மேங்கத்த ஆ கொடைக்க, கக்கடத்துற ராகுக்கு மேங்கத்த ஆ கொடைக்க. என்னக்கா கக்கடை திங்கத்துறா ஆதர கக்கடத்துறா காலிலி ஆ கொடைக்க சத்துக்கு காலிய கொடைக்க சத்துன எல்லையோ பாரிச்சிட்டுன்னு போயிடுவா. கொட்டில் ரைத்தங்கு புத்த அத்தளை நோட்டித்து அத்தை பானையில் காலிக்கு கையத்தை அத்தளை ஹொய் மணியா மணியா மணியா குரிய பாரி கொட்டுக்கு பாரி. அப்போ மழை கையில் நான் போப்பீந்து அத்தக்கார போனக்கா ஆ கொடைக்க சத்து பத்திக்கு பந்திக்கணுக்கா காலியில் கேப்பில் ஆ அர்த்தம் இல்லை. அத்தை கடிச்சு அட போல கெட்டு கண்ட மணி கொடைக்க, கக்கடுத்துற ராகுக்கு மேங்கத்தா ஆ கொடைக்க, கக்கடுத்துற ராகஞ்சி காலிரா. பண்ணு பல தேடி செக்க காரைக்கு புண்டு, பண்ணு பல தேடி செக்க காரைக்கு புண்டு, புண்ட ஜிக்கில் நுக்கி பெம்பளைக்கு புண்டு. மன தும்ப மக்கா ஒக்க பெறத்து அந்து, மன தும்ப மக்கா ஒக்க பெறத்து அந்து, அலந்த ஆள் கும்முந்து மாலை புத்திர முந்து, பலு சாய் திம்பக்கு கட்ட கேம்புந்தந்து, பலு சாய் திம்பக்கு கட்ட கேம்புந்தந்து, உம்ப கதை பலு சாய் ஒலை மும்புலந்து, உம்ப கதா பலு சாய் ஒலை மும்புலந்து. ஜெடி மலர உயித்துக்கு அத்த பானைக்கும் இல்லை, ஜெடி மலர உயித்துக்கு அத்த பானைக்கும் இல்லை. கொட்டொழிஞ்சி கொட்டிலு திந்து இடுப்பில்லு, கொட்டொழிஞ்சி கொட்டிலு திந்து இடுப்பில்லு. மன மக்களும் மடக்கு ஓட்டு போக்கு இல்லை, மன மக்களும் மடக்கு ஓட்டு போக்கு இல்லை. மழைகால ரஜாந்து ஒலை துருங்கி மணலு, மழைகால ரஜாந்து ஒலை துருங்கி மணலு. வேலுப்பறைத்துனும் ஓணி எழிவதில்லை, யாக்கா முழித்திப்பக்க வேலுப்பக்கில்லை, யாக்கா முழித்திப்பக்க வேலுப்பக்கில்லை. தேக்கு நீர் மேக்கலிஞ்ச குப்புணியும் வந்து, தேக்கு நீர் மேக்கிலிஞ்சி குப்புணியும் வந்து, காவேரி பொலைதும்பி திறமையும் பண்டு, காவேரி பொலைதும்பி திறமையும் பண்டு. கக்கடத்து குந்தெல்ல கூழ கவிஞ்சி மங்கு, நேர மஜ்ஜனாந்து இருட்டு மேங்கி தந்து, கக்கடத்து குந்தெல்ல கூழ கவிஞ்சி மங்கு, நேர மஜ்ஜனாந்து இருட்டு மேங்கி தந்து. ஆதரர ஆரித்ர அனக்கு நான் வர கண்டு, திங்க கக்கட நான கிச்சி கேடு நாக்குண்டு. ஆதர ஆரித்ர அனக்கு நான் பர கண்டு, திங்க கக்கட நாக்கும் கிச்சி கேடு நாக்குண்டு. துணைக்கு புனர்வசு புஷ்ய அஸ்லேச சங்கா, துணைக்கு புனர்வசு புஷ்ய அஸ்லேச சங்கா, கக்கட திங்க வந்து அஜ்ஜ தாய்க்கு பங்கா. செடி செடிர ஜெடி ஒம்மா போலி போலில் துளி இம்மா, செடி செடிர ஜெடி ஒம்மா போலி போலில் துளி இம்மா, எட இருளு தெடுவம்மா அந்தி மோந்திக்கு மும்மா, எட இருளு தெடுவம்மா அந்தி மோந்திக்கு மும்மா. பீஜி நெளிஞ்சி காத்து ஜெர பரற செரலொம்மா, பீஜி நெளிஞ்சி காத்து ஜெர பரற செரலொம்மா, நெரு நெருந்து பிரிஞ்சி மர குயின இருட்டுக்கு ஜம்மா, நறு நறுந்து பிரிஞ்சி மர குயின இருட்டுக்கு ஜம்மா. மஜ்ஜனுக்கு குண்டில்ல திங்க கக்கட இருட்டு, மஜ்ஜனுக்கு குந்தில்ல திங்க கக்கட இருட்டு, இந்தக்கு குந்தில்ல திங்க கக்கட பெறத்து, இந்தக்கு குந்தில்ல திங்க கக்கட பெறத்து. கெலஜக்காகத்த திங்க கக்கட மறந்து, மண்ட செவர இல்ல கக்கடோ பறந்து, மண்ட செவரவும் இல்ல கக்கடோ பறந்து. வாங்கி போனக்க கோளு, ஒயஞ்சி போனக்க கோழு சொர்க்கில்ல கூழு, கக்கட திங்க அதா கோளோடு கோழு, கக்கட திங்க அதா கோளோடு கோழு. இஞ்சி மாடுவது என்ன மல்லக்கோழி நூப்புட்டு, இஞ்சி மாடுவது என்ன மல்லக்கோழி நூப்புட்டு. மரக்கேம்பு கறி கூழு தீந்துண்டு வரக்கு, மரக்கேம்பு கறி உண்டு தீந்துண்டு வரக்கு. இது ஆனது இஞ்சி மாடுவது என்ன தொப்புற ரசபுண்டி மது கூழு புட்டு, தொப்புற ரசபுண்டி மது கூழு புட்டு. தாத்தே தொப்பு கறி கூழு கக்கட பதினெட்டு, தாத்தே தொப்பு கறி கூழு கக்கட பதினெட்டு. இஞ்சி மாடுவது என்ன பெறத்த செக்கே குரு.